வீரமணி கண்டரே, வில்லாளி வீரனே, வீரமணி கண்டரே. எக்கினாடு எக்கினாடு எக்கினாடு எக்கினாடு.